அறுபது தவிரசி விக்ரமம் சென்ற குமாரன சக்ப கேசி நந்தன செய்தி பேசி லோவியசிங் நல்லா நல்லாக்கலே.

தவிர நோமாச்சியம் பஹரின சப்பா சண்டம் கோபாலன் சைரிங்கு மத்தமிஷை ஆகாஷ்வாணி இம்ஃபால் அவுஜி சந்தோக்சரி நஹாரோல்கி கொஞ்சம்.